0: நடதே கால நடகிலே நடதி தந்தே
1: கால நடகிலே நடது தந்தே சொல்ல கால கால நடகிலே நடது தந்தே
0: ஹாக்னே ஹோதாக பந்த கால நகாதே
2: நீ
0: பிர